0: Dino, ngan sui lup singki mi kiri. Ngan sui mi kye sa jie xie lani. Jili ngun yong chung xima, chi gup jie chung chu su hori. Dino, ngan sui kye sa, bi jiri. Lup xin zun zin mahu chu xi, di xiu hori. Dine dhe dhu a. Sāsī kia qiāng būdī, ngā sū nāng sō zā tāng qiāng mū rī. Rāng tīyā khār yū.
1: Gēn lā, rū xīn kā pā yō rī.
0: Rū xīn? Rū xīn nā... dī yō rī.
2: Chēn dī gēn lā kī rāng nāng kā pā yō rī. Gēn lā nyā hā gu yū, gēn lā kī rāng nāng nāng jīn lū yō rī.
0: Gēn lā kā nā. Dei yor da.
2: Gyan la, di am nu gyu me guo zhe ba.
0: Ran wu ne, xin hua bie zong hang le de ne tuan bie.
1: Mm.
0: Di qi nang le da.
3: Za tang xi qia huo san na, ni ba du, ge zi qi wei sa xi de zuo zhong ri. Lu ding cheng mi, tang de ran ge bu dian a zi dian ji ba. Luo di bu qie ju xi. Ran tang de lam san wu lai mu qi qin qiao yue. Me xi tang de ran ge zha qu yue ji. Yi ne
4: 让我们来母亲的亲笔呢准备这里切头部也吧我们一起点不约听说兄弟新云姐的动作略开我们的话新华别刚两个亚武地等这是又下呗既然送到了你也三十七日当街踏街边的但我呢看到最如今呢
0: 咱当时一切，他咱不准去了，什么大节差别，天津人用别熊的熊人解决了，可是熊嘛是呗？听这可吧，陆队长哇，上个俺些哪个会呗？俺做大娃子当个上了说话学过去，一年俺来半年的时间，俺俺做如今用的干了些啥用的？他的，如斌，马上让你用嘛的，第一个俺没读会，新华别做看了，两个啥吧，两老子这用嘛的。
5: 如斌，俺算没让个对了，退休当那个职司。
4: 看的，谈的俺呢，连续查实。其实很难做伢们呢，俺能俺可把周围没喊过么说？
5: 哦，的，听说的。哦，我只有一个多，咱做个木头车下，但走路你啥不行，路灯往小街，这是的嘞。
4: 如斌，差不多，他见哪？
5: 好呀好呀。
6: 아, 진짜 대우 맞지. 미카세 시진이 강보시 도서에 관여다. 로딩 왕
7: 아, 용아. 디 자시베 된다시래.

0: ཁྱི
1: མུ་ཐུ་གི་གེན་གི་ཆེལ་ཁུངབེ་དོང་བེ་ཐབ་ལམ་ལེགས་སུ་དང་དེ་ཡ་ཅེ་གི་གེན་ནམ་ལོབ་ཅི་ལ་ཁེབེ་གི་གེན་ཐ་རིག་ཟེན་ནེ་ཆེ་བ་ལོབ་སོར་ཁེབེ་གི་གེན་ཅེལ་ཁུར་བེ་ཁུགབ་སམ་བུ་ཅུང་གུ་མི་མང་སེ་ཅུ་ཆེ་དོན་ཆུ་མེ་ལེགུང་ཡིན་བེ་ནུབ་ཁང་ལེ་དོན་དེ་ཆུ་ཚེ་ཐོ་བེ་གི་གེན་བུང་གི་ཅུ་ཅོང་ཅི་གུ་ཐ་མི་མང་གི་ལོ་ཁ ki lobzen thangpo kukubzu zen ne. Rang sa je sar je lobzu tuyungu na dendi sayu ngon su shibzong cheba tha, ngon zhong zhong zhe cheba, sanyin duru we lobzu gyaba so che di, zhong yong gi kya je loma cu, lu gyu lo la tenpo rung eba tha, Zhonghua miri jik tuyun cobe du xie tenpo zu gyu ro, che tuyun che yu shi.
2: Nidu yu lasa chong gyi lobzu ju ki loma sumdi ngob zu la jik zu chen le, lobzen thangpo soba shi. Xingzhen chizu gyara jingzhu tobe chenzu khangto dangor cheji, cangme kangsam lunglin chenle, tante diye denbe cobara ngarwe jenzhi cheju nyongzir samu chung yobashi. Lhasa chungir lupchung tangwe loma sunan pietar ki, nganzu tante diye denbe cobani ngunchunba cuye bezun nangwale chungwa shikshi. Nye, lukyu lola denbor ngeba ta tingla jenzhi chede tuyrupki genzhi dindi kurju yin sheshibashi. Pyonchung lopchen ki, pyo sanying durwa ta miri tundrila mikde zotun lopsu chego biawashi. Pyonchung liri lazi lopchen ki loma sarbi, maqbyon tangwaan san ki chansu khangto gyori maqda chobgebe tamzima cuy pyo la si suwa ta sato zubrun chebe bedib damgyu nyambashi. Pyonchung lopchen Zhonghua miri jikdun chobbe shimzhu khang ki loma ndrogar ce cuy tuyrup sarbe shunu shige ngoyne bezun hurdaan chele jangbe chilege shechar denle jizo to legi hurdaan bygyu yin sheshibashi. Pyonchung liri lazi lopchen maqsi rinlu lublin ki chilege gen pochun ki Jemgang to loma jizu xene, maata chobje be sadoro si sube bietabge lukyu la lopchong xere, geji dangji ke zewa nang simgyu la jaba ta, chi la lento kiwa chekyu yin xe sumba xe. Logara, lopcha jingchung ke loma nidi laki, kesum chongzu pujuru nyam so nyong yoba xe. Xizi ye loma jizu xene, jizu sengin dojuru mikde lopchen tangbyo, zotun lopsu chao bende, sarji nyingdob semla suba xe yoba xe. Loga chongyele turim lumjin niwe loma bianzhun ki ngan zui tante digi denbe cwa ni le labo da chungwa xingba xe. Nye, lo gyu lo la denbo rin ye ne, lo bichong hordaan xe gyu yin xe xe ba xe.
3: Qizi nyi nyi ne, xin nyi mpar, gop dunbe, ge yung cheng nyu mi re ge rik zhe chep xiong. Pyu xiu an pie, zhang da ren xe ba bi jing to yue be, zhong gui ge ke dam jue du ka kang to, chep dun xe ba xe.
4: Ge ke dam jue du ka kang ki, chep dun cung qi na, pyu ge la mui ge san dunbe xe dan ta. Guangdong ki chengxi nianji dianbe gyurku ni yongsu nyamzhi tumne, chuji tuibbe gupsu libdu, sanyu nguinsu, tiamu dipze kingyu. Chepdun yonggi gyurim na, longdong ki chonggyu tubbe nguimin shuxia rinne ta, gyekeb la jibbe zewa simu jitu dune, sanyu nguinsu yubbe simu we iwanggu yubbe zhi. Simu wa liu laki, kuanambe chepdun yabu chesu, pyo di ni, nangamu ne zhunggu ka che tumi rungwe chashe shi yi. Lhagwar tu, pyo ki mimang ki, laksam namda ki kungu chi gi yin xiba ti kutu, simgui qinba ti pchung. Mimang simla xa na, mimang ki kwang tu kungi ri ji sungba ji. Simo wa hal la ki, diem ti wun ni qinba du, ti to ni, gya pyo mi ri war ki za zho simo cun tu ji sungba ji. Simo wa wang la ki, pyo ki lhamu ta guang dong ki cheng xin ni nyam zhi tu bi, sim yu le diep xik chung. Lhagwar tu, tumbu ka ji na, dun la lhamu dang ki nguin ba ta, ji gi ki chi yang cheng xin tu ni nguin bi, bi sa xi du ji sung bi zhi. Lhamu ta guang dong cheng xin nyam zhi yabu tu ba qi gyu ni, ta ding ki sar zum du ka na gan lian qi xu ti yi. Sar zum zu bi, ding ki qi bi za tu ni, dun gyang jik cu mi qi ba ta, gen tuo gen zi tam jie zi yi xi ba ti yi. Lhamu ta cheng xin ni ki ke qi min zhi ya, mi zhi ki nguin min xu xia zhi ne ki mi duan nyam xie qi zhi. Guangdong chengxi kanki chep xiong zumzhi ba, mo fei yi, lhamu tan chengxi ni ni, zemlin ki ngui min xuxia rin ne rin la, kye ju gyan zhige mi. Ngan cui a jil hamu zhumxi che di, kang chung sa tu, ding de bo gang wei rin ne kang lian wei ba che gyu ma si. Nyam gyu lhagwa dianbe chengxi tan nyam zhi ding su che yu ji sung bi zhi. Lhamu tan guangdong ki chengxi chep xiong du kar, pyu xiu an bian zhang da ren xi ba ti, qing ge re ge tu xiu du chung wei lu yu ngui xi yi. Dugan ti mi nang wadi, qing ge re ge tu ju du. Pyu xiu an bian zhang yin tang ki ji re bie, qing a, 对卡康头用的车顿是不得一本事。张英堂去记热吧，张正平去。车顿提得起，面部是见了很上穷了，平日迷茫的，困了，最后钱不能给月吧，娘说什么穷是送不是。每到几天，平日谈广东话，这生做他，平时三大人呀，最新出来视频。车顿提来，关心几个头把康里村的月。每到张大人给现在突袭街上的多，你去得比最新写不贴了。家培兵电话，平村几片几弱的迷信鬼为登军了，帮不起一本事。广东城西康客错过唐伯村组，稳如清客。张英堂矿亲就北京土学问他，车兄弟呀，他是北京客官官员，北京客什么村？必须安排张大人来桂林土表听见家语。车兄弟呢，咱们人民文明学校人的人啦。中国对抗了他们谈成新年年这前边咱们就杀中七天谈不停是送不热。上京将他们所谓车顿吧送他们就去。车顿去抗军三团每日看完关心几顿他偏催几片几弱前边等于七目七星四目外见人都相遇了。听见偏给日龙去接不他雨水空气算了年年难玩皮肤各自许运气送不热。
1: 今年度一十周六，立瓦的职业唐咱们这边写一遍，就在咱们这边继续参与平常社会的结果，你都就这么说。昨日他热阳，下周再在八连锁铁棒的就在开办，明日通知他，我们学校人的军人所决定做了命令，日在咱们这边在这开启十分钟前说。
5: 就在咱们区域接续村队操办，宁志崇开车一区，改了创村具体，推迟了对白决团座位，落不算正看了大官前年。即刻书记习近平去改了创村，是官能够批，接班各位内催了改成前半马些，怪不三位创村那么烫。每天看些忙错去，第几天被错完年龄切不切？哈尔滨创开瑞阳团座位主席选拔刘佳怡，南宁即刻书记改了创村创面陈连真个，俺村改了创村主席是。前边你为我去地基级别，咱们去贴三送前边，怎么又来跌不起来？他连温素创作贴就退，怎么能还将搞不穷些送些？毕竟下不出六零去，今天王美仪，他家初步蓝图改变，他不然忙不改变，忙做给错啊，二位地基永远的一级送些。就在咱们区给这些村队创办，他们创作谈不起所差别，那东区城主创的这些缺点得亏土越铁，他们车顿带的那你们特别随军人那些一往出秀牛锐切不些。中国总部报团座给孔明，云南省前总部报团座给主席操办委员张伟峰去。他的他们车兄弟姐崇明配送操办300人的操啊做抗力操土平些送些。中国总部部团座给孔明，中国瑞阳开办团座给孔明张思佳一，他们惦记每天一人呢，怎么能去绿营办农村什么穷？况且就这个团呢，他什么那么村办七八天呢，没什么规划制度，慢慢给第一天办草案呢，俺村三送给六个七十七人先送不上。人天大难，赔了十九千不够。就在咱们村里，这些村队操办，团部们一边每天去领点糖。定色别日准去年年年日土办马事，派了全委普局全部铁外农村土表，西林去通退堂，满足给金囊，三推制度建立，日在来团别孙娘推学堂，且孙美去三送给全共一批，中国在在罗布林，中国人民罗布林去罗马李嘉玲去。提开人群去国把杭山国把西多，杭州如罗记，他听独入前边接线的内，咱们去三总七个人写写片。中国把连屯做去，选给把连屯做去，孔明李兴去，年团员人不难，成牛没得去，我们学校人那去，举线土过前不七个月，年天他难了样，把连去接线忙不着穷，年配去随军群去谈，提前配去他随去外讲过他，把连咱们去托内，全班七个人。
1: 宁志崇一的车一去，工资没把每日想，娘子的创作又出没错。我见各国的总是几档去领个东西贴了，他家出没错，这些其实三不稀土就是我满塞。创作给团里悄悄人不了去问他，出没错了，
0: 永不也不穷也不是。
4: 短期退缩，宁志崇给他拍大机的送去一遍，工资没把每日想，娘子创作苦有艰辛，当的都不喜悦。当我去一块，重村另个东西贴七角树过去一百日。你这重开车一去，观察门把米日下，娘三重村出名辨别。俺推军土，南扩江那天艰苦个月， 사다원의 사바삼팔 랑코 갤라하타 사뱀바타니마르 랑코 숨길하용게 도치 숨지 링거던스티 수균케 퓨루 쿠르숨타 팅뒤게 쿠르니슈적지게 뷰치 디케 뒤메 긴캄게 정충리체 기능퇴베 쿠르유시 준유 윤고와 계산추준케 티링은츠능미창마디가 링거동와 용어이 디가 뜻디부 도치 숨지 유고와 유한케 디가르 색세타 추동스 소도비 하장 기부도지 숨지 로카셰기코 디가니 총미소 튀진급 좀사시인벌레 탄다다 미망부미 디로 군참멤버미지 향케 치주몽외고 치숨동다오마세 냥사 총소 오인행가니 탄님토 수균케 링가동사 장솔샤비멍시토 팅뒤게 쿠르카셰기바타
6: 랑고就是他前年进去三句所随为之像给种子给直播直播接着我做拉萨亚了红红林个国家做着人民要别人接着我做人民平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平平
4: 坦坦尼三里修图一本书。年纪重开车一去滚三面不迷人下娘三重去出面是那么准备。听闻坦爹推了我就求这座坦。心里起不来永不说是面。他这地干来个几个穷位难坦坦尼不一般嘛塞永不将所图给读别还将也不读起送不知。连个冬天忙途去吧他滚餐相起前日尼泊尔他连群看西萨主题健康可有三部电影忙错给用不盼我切一本书。年之春期车一去滚餐明白米这项西兄期相战宣吧去准期。孟西这个二位提过上的动物他学不学南昌区别你要用其他二位历史动物从西边如果列日军队台阶动物去前年从西台阶动学图忙错也用不母体把我去运气送不知。
3: 周回天忙错全大局个南昌人问他忙列托为干练西期你要用总体西屯学学主当三对前年西兄谈正西你们来定色前年总谈向重促界人不松开全大主若他策不住前边马拉推上水本事
0: 你让总给学习主当三对前约定总他向重促界人不松你们这他西兄谈正西你们来给跟松松这前边西屯学习主当三对前重促人被独立前边他相当重叠起同面习界前边总人别你就七八届的习俗来临
1: 推测岁月
0: 你让总深深习界他忙边习俗聚集人不习别都是吧给住地这次才把他你们来定色前年四天以及日面托这次与铁骨的级别四句团结七八他忙做一配位以及他你就七三百老爷的所称嘛这次与你骨的七个月别送谁忙做一团结以及铁这次起相谈重组年总四天从前途这个月把他习近平提议入前期制作跟送卡塔纯真瑞卡的盲嘴本意说这是有点盲做了这个月不是
6: 我就乡里要种人那里种里陪乡人那里一切的村里面呢人民我呢打不了了鸡打不了了这不才对我们这一代努尔的大突破要过去团队的开门了加了鸡油
0: 根管他王不卷间所没谁没做的命令你让总给国家的独立七八他团大聚落他走出七八听到古话借起扩展十倍协助主席月来段别人工人逐步满足对国的月年已经独立七八他日续来过主入七个月
7: 当他第二个决定王不卷间人把党部的入校忙不为故事团队长村的下家用的没那意思国这边呢但是不该做的一不做的他说平头要不穷是让把尊重没够的关系做完呢他提起做完了各地区都地区民族军强啊了等着这吧见不过是
0: 接下来你让总给四兄团这次你们的协助那么随目的推展随年人民托国家级别提供切入动物团来住居民得不得入动物忙边协助其他不来住动物界切的如果满足一通难团既能点赞能够接三批接把它推入动物不是
1: 下面了三九多队开始了呢
4: 七岁就你中华民族集团改革给健康可有陈雄去七天陈路去的东西国去将大国数不齐 ཁྱི ཕྱད མམ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ

0: Gongchay tanga jison dhan na, di chi thongi yinpa nyongzo samu xiong xie songpa zhi.
1: Tie zhe lang an tangi kadin cho tang, tangi kalan yinpa, tangi jie su dhanpa zhe zhe zhen, an pyo jin lang tangi cha zhun yaku chi che juu ge sim chu chenpa dan yu yas.
0: Kyandu rongche mankar zo para guen ju gen dhipa, di chi nong jo chi. Kya zhe rinpyu to ne, ngan zui zhong huan yi hibir cun chi yu. Ngan zo tangza gen dhipa xie gong ni, tangza song xiu xibi nindu la lu ju xie di, par lu yi. Meja Tongju ngā tā jībī gōngpī jī nāmbā, pāyū mā mā lā nyā shū xā jī yīn xie sōng bā jī. Zhā zhūn cī, xī cāng lū cāng tāng dāng, kio xio zō kio jiāng kāng sū, jā kā jā cā cun rāng yī jī rīng lī dāng lū cā jī zō gui lā tā gu xī bī, meja nī rī kī māng dī bār, pī jīn rū yī nāmbā, mē tōng lā zīng tō yī bā jī. Cā mī tā tōng kī lī tā zō zhā rā tā gu xī nī, cīn zā sā tū jī bī cī tū yī yū jī zhūn jī, nyā nī xī bā jī.
2: ཁྱི
3: nga rang tsu ta gundi kala ya todam da gundi kha ge tene ringwe sung jo jug jun ge thol na ha jang ge tene nyang da da ma ya wo chung ste le chi nga rang tsu nyang da ste me ji todam in nan jang da ya ga yang da wo ji ge ge nyang da tem chung
0: ta go da lo jung yo ji ji jung da na hyung ki ta jun chi jung da jin ji chu do pe ri chung de tho lo ju ji bi nyong an le wa ji ta teng ji a ja ba lu sui ta kon ta lo ju ji gu na lo ji da rin ni je lo ji ge da
4: 中華馬雷金地這邊的基丁族西比雖然對別藍力協加之聽地大國大陸政協文韓北京的陽性加小瓦丹文章等吧抗議到了也不是拉通中聽地大國陸政協文就仍然的安內當個卡林巴丹結果給這麼卡拉送就前的米里通知了送弄的你就恐怖去了送弄結果被用作途中大家的陸中一那扎甘蔗給
0: 謝謝到所所給公班南就呢,馬索林呢,等著要不都,兩著不落中,要不無聽你等著要不接住,這種要不接住。那就中於他修機就比去落到當修的可以擴張,我已經憑住記,但是才用的時候大過大路就寫,憑著張不行。用的那用給著去,加記著在往外10多千把到。 加开进度一档,新闻进度一,陈秀跟度一间,还有十多千把档,没事按还有七路新的。拥有有的得亏的,比他公平卓绝,缺修者都修和他,不仅引起送把持。加起一间的,罗素里顿比,当个起的门他所兄的,加开起起的,一地把所兄起比,图米三对档,跟车一来讲的。
5: 根据了定的没修为业绩领域短缺些年，罗素都去用的，罗素都去加开准备，都去接顿对的，对了，三笔给奖金这档，提拔困难了，三这些吧是。罗杰结工，山西日报某李伟，现在把农政局在总农政都来年，加以给给一些吧的，共给罗杰的专业些的，罗马做张一当人奥托年，八月到本地管制局吧嘛在。
6: 这些店铺都装备，店家总部都有把的。大东北小高架街老路了，店内，再有从龙地当，甚至中山龙地外头，牛肉别的店铺也将租约。看见车队都超过走了，对学街道有几年，唐山三国街老马村，民众七十多有把的。再有从龙地个老马，黄五家爷，看见俺村内，原来民办民办当，俺村样，店村前边碰对的，你瞧个热情。 我家拥有那个月季黑巴的，再有做龙地给给给李伟爷，再有做代办的人员那些呢，当个联合部门部长，农村级丁书记，这个单位某某的小学托把下酒店呢，你同名上队员是什么的？李伟爷当军呢，公交三队加起一人级给给他上队么的，一出发当前头做一些比多的很，用被行政科的。
5: ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁ